0: Tujuan ngancu langgor tongani dona sila zirong langgor tak yonggi sija yapu mayena kiran kaluwa cendian sila zirong ngang.
1: Tujuan ngancu langgor la jide yapu tumnaya langgor ki juanjari ni rengi ki sima tumna kiran cetang dianbe kaluwa si kalayin.
0: Langgor tak yonggi zena pita.
1: Dine wangcha dianbe dinshu gongjun ju kiran ki juanjari rengi ki langgor la tak yonggi cetang ne langgor ki lula la juanjurwa jutab kintubla.
0: Dine, Kiranki, Langor ki Nungtan Lola Chunjung Chitane, Color Shipshi Chitanso, Langor Dungabki Junshi Te Kendo Kangnik Yongtub.
1: Tada, Kiranki, Sensimbe Lichen Dini.
0: Dimju Tete Lichen Ki Nangse Lichen, Langor Dagyong Shiptingi.
1: Lange, Lichen Nang Shukyuru Gesushu.
2: 三零几 丁丁过，他那心，初给你给，初丁丁他，初给你过，来我安安，初给你给，初丁丁他，初给你过，来我安安伊拉，他那心，求因爹归托了呀，人家催车这个男的，路着男的右边男的伊呢，去跟着男的就是了，他那心，那把人家给他去，来咱深深南北桂林村里个呢，去这去，男的伊拉，土姑娘就伊呢，招手伊拉。 田明安村里村的人呢，这是密码人的公墓，就是炖汤干木案的，就是解剖拍的。这是普通人的小白，就是炖汤干木案的，其中一个就是炖汤干木案的，就是解剖开了人呢，但是杨卡索索亚加东田松秀了，他对人家是关键拿说。
3: 那林格雷森的人呢，昆明人吃人气，那么林格雷亚早就谈电讯观众的人呢，俺军心跟土田拉他，俺那时候给西巴这就南京巴萨拉西了，老给了，他的矿里亚大吉，俺那组南下回军都，南国哪里亚大吉，也把都开了鬼不死的民都，就车站南鬼边，有些卡松我就去出不着是吧了？
4: 那这一了，那是，
3: 他现在卡，俺不西部的卡里伊呢？嗯，西部的伊伊
4: 그런데
3: 계속 샵들 워드와리아 로고 망보르 딘데직 다르제 아니 눔자야 소다야 로고 니직다 체체
2: 제제
3: 동기급제 아니 로야 지랑치 지리티야 안데 그냥 차우동이라
2: 상관
3: 조베급소 제자 인짐지야 어디지 인지 챈딩 길란주 탄데 메세야디 챈딩 국도기라
2: 레세레세
3: 디 탄데 다지 소수자 마임바 답에 샤샤네 길란주 상관 조베급소야 미신다직 와리아
2: 当时说的没大，你去那样绕过去对不呀？提醒，听这那边哦，肯定说的，他嗯，这跟我这没这个东西，听这是啥意思？他谈的，南广那里也把都牵过来个药材卡，谈的第二把了，西北的，西北的了，
3: 那里西北，没水果药材的其中的，也没得双在手嘛，对不啦？
2: 咯，
3: 对这个结果，让我有了有嘛嘞？嗯，这个是明度。
2: Lo.
3: ta yang chu chu ne la ting chu do ta ji chun chu di ma rang ji ta kan de shu re me chun chu ta mi shu ta nga na chu ma la na lo li yang ji lo gu da de ta ka ji tin de sha ga do lo gu li ya gyur su mang bu che ya chi o re ma la ge lo gu gyur su che ya ti shin gi mo de na lo li ya ji lo gu da man de che ya chi je je je o di be ti chen wo ri ki na me ti chen wo ri tin de
4: 직다 좀跟那老一苦用直接抓个定这个过去，写到一年民都要一第三定这当养起这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这这
3: kāng chā chīk tā shēr tō tīyā tā ndē yī nā cē mā lōm shū rā gī lā
2: tā
3: bē chā nā lō gō jīng nāng gōng kī cī rī shō yā anī kō lē chīk tā kī rōng bē chū tā ndū lō gō cā bā chā yā ngā nā shū tā tā yā gā nē chīk cē nēm mā lōm dī ndē sī chē anī nā lō kā chē anī chīk tā mō tā yī nā lō lē yā chīk cī rī

lo de ni mi bi ti da chu ne da ki sam dun zhu song xie qu ha li fi nu lun ding a li xu de yong tu ki na wa zai to xie jin xi le po mo zhang li si di nu lun ding a li wo che du bu gui bi ga gui zi zhang li si ti ga li chi ge bu gu mo mi po mo ti nu lun ding a li xu de zai wo ma zi po zhang nan ni ku ni le de kang qie zai to nu lun ding a li ge bu gu jia du nian ni lo tu ki la po yang zi 提提念诵努伦丁阿里堂彭彭张里斯尼拯救给对给他们的经历给米切太了缺乏切诵 我也抽不清楚 提丁给其中写被推出的哪里呢 努伦丁阿里堂 因为是张里斯等于 永俗写参诵 杀我几名中写被推出哪里呀 我那么堂 我的古鲁比等于 国族云比 抽不清楚谁先该撇去啊 초중중초 샴리기는 남아지 최지배 낭생디 세로나 남아지 최